அருமையான பாடலை நாங்கள் கேட்டோம். உற்சாகத்தோடு அவர்கள் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவர்கள் தேவனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருப்பதை நாங்கள் உண்மையிலேயே அந்த பாடல் மூலமாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக கேட்டோம். பிரியமானவர்களே, நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் எங்களை திரும்பி பார்த்து நாங்கள் எங்களை ஆராய்ந்து எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். எப்பொழுதுமே தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் நுழைந்து செல்ல வேண்டும். இணைந்து எங்கள் பிரியமானவர்களே, கிருபை நேயமானவர்களினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்

அருமையான மில்கியின் சுவையை அனுபவிக்க மில்க் மை டீ ஒன்னு ட்ரை பண்ணுங்க. பயணிக்கலாம் இப்போதே உங்கள் டெஸ்ட் டிரைவுக்கு கால் பண்ணுங்க 0746 76 276.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் ஊடாக நிற்கின்றீர்கள். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை. இலங்கை இந்தியா மூன்று ஒப்பந்தங்கள். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் முன்னிலையில் கைச்சாத்துகின்ற செய்தி. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நெருக்கடி நேரத்தில் இந்தியா துணை நிற்கும், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு என்ற செய்தியும் கூட பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கிறது. செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம். ஞாயிற்றுக்கிழமை யாழில் மாபெரும் மக்கள் பேரணி என தலைப்பிடப்பட்ட செய்தி இருக்கின்ற அதேபோலே துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட கொண்டே ரஞ்சி மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைப்பு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகை. 2015-2016 ஒப்பந்தத்தை மாற்றம் செய்தே தரமற்ற நிலக்கரி கொள்வனவு. மைத்ரி குணரத்னவை ஒப்புமிட்டதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அம்பலம் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த நிலக்கரி ஒப்பந்தம் காரணமாக நாட்டுக்கு அந்த காலப்பகுதியில் 1.57 மில்லியன் டாலர் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும், நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் வெளிக்கொணரப்பட்டிருந்தது. போதைப்பொருள் ஒழிப்பு இந்தியாவின் உதவியை கோரும் இலங்கை இரு நாடுகளுக்கிடையில் மூன்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. இணையவழி ஊடாக மூன்று பெய்லி பாலங்கள் திறந்து வைப்பு என தலைப்பிடப்பட்ட செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. இந்திய 10,000 வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் 2,529 வீடுகள் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பு என்ற செய்தி பிரதமரை
2: மேற்கொள்காட்டி это когда интриги становятся системой. Человека могут намеренно не включать важные разговоры, скрывать информацию, искажать его слова, создавать вокруг него негативный образ. Если с вами такое случилось, как вести себя в такой ситуации? Психологически самая плохая стратегия – это вступать в игру по тем же правилам. Отвечать сплетнями на сплетни, искать союзников и пытаться разоблачить каждого. Гораздо эффективнее сохранять факты, профессиональную репутацию, фиксировать важные рабочие договоренности и не давать эмоциональной реакции. Потому что интригану часто нужна именно ваша эмоциональная реакция. А теперь вопрос к вам, дорогие слушатели. Если вдруг вы узнаете, что коллеги обсуждают вас за спиной, что вы сделаете? Подойдете выяснять отношения или сделаете вид, что ничего не знаете? На этом все, мои хорошие. С вами была Нигина и программа «Недо». Без никаких интриг. До завтра в это же время.
3: Понимание – это не слабость. Это начало свободы. «Недо» с Нигиной Мамаджановой.
4: Бубин. Бишунал Фапиракс.
5: Азия Плюс. Мамбай иттело от ва фарогат.
6: Улами дакик.
7: Коммерс Банки Таджикистан шарики ин бахш шуморо бо 35-умин солгарди истиқлоли давлати Таджикистан таҳният мегӯяд. Поян дабод истиқлоли Таджикистан.
8: 575 миллион.
9: 575 миллион маротиба албоми расмии мусиқии қаҳрамонии ҷаҳон оид ба футбол 2026 дар платформаҳои рақамӣ шунида шудааст. Ин бори дигар нишон медиҳад, ки футболи муосир кайҳо танҳо 90 дақиқаи бозӣ дар майдон нест. Он акнун суруд, клип, мемҳо, таблиғ ва мусиқӣ аст, ки баъди ҳуштаки охирин ҳам дар плейлистҳо боқӣ мемонад. Қаҳрамониҳо ба охир мерасанд, аммо шӯҳрати таронаҳои асосии он маҳфилҳо то дергоҳ боқӣ мемонад.
7: Коммерсбанк Таҷикистон фарзанди истиқлоли давлати Таҷикистон аст. Он барои мо арзиши бузург ва мояи ифтихор аст. Аз хизматрасониҳои босифату замонави молиявии банки мо истифода баред ва ба зиндагии беҳтар ва шоиста бирасед. Коммерсбанк Таҷикистон 2200 ё cbt.tj.

0: வாங்கினால் மேலும் இரண்டு ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பாக், வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
1: ஃப்ரைட் ரைஸ் முதல் கேக் வரை உங்க வீட்டு எல்லா சமையலுக்கும் இனி ஆஸ்ட்ரா ருசியோடு விட்டமின் ஏ டி சத்துக்கள் சேர்ந்த போஷாக்கு. சுவை போஷாக்கு இரண்டுக்கும் ஆஸ்ட்ரா. இயற்கையை தொட்டு நடனமாடுவதும் ஒரு கலையாகும். இயற்கையின் அழகை, இயற்கையின் மேன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் கெவில்டன் நேச்சர் சீரீஸ் உங்கள் இதயத்திலும் உங்கள் வசிப்பிடத்திலும்.
2: வாகன கனவிற்கு கிரீன் லைட் விழுந்து விட்டது. பிராண்ட் நியூ வாகனத்திற்கு குறைந்த வட்டி. சேலான் லீசிங்.
3: அருகில் உள்ள தபால் நிலையத்திலேயே இப்போது NSBE போஸ்ட் சேவை. மின்சார கட்டணம், தொலைபேசி பில், அரசு சேவைகள் என பல கட்டணங்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் செலுத்தலாம். இன்று உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு செல்லுங்கள். NSBE போஸ்ட், உங்கள் வசதிக்கான ஸ்மார்ட் சேவை.
4: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
5: Shakti FM.
6: Golden Hits. Golden Hits.
7: Agar dar gade dar gade dar gade tom gade dar gade tam dar gade tam dar gade tap tap dar gade tam. Tagadit dar gade tom dar gade tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom tagadit dar gade tom

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை எஃப்எம். உங்களோடு இருப்பது கிருபை எஃப்எம்.